0: அருமன்
1: அவள சாகாஜன்
0: சப நிர்ணயத்தை மாங் உச்சு மாங் சுக்ரிவா அடி நத்துவங் இபு
1: ஓபாத் ஓபாத் அடு டி சவுருக்கன் குபாப்பா பாயு இயிகன குனாவன் அத்து ஜனைக்கியு
0: பஷ்தி மால் அப்பா ஹிடம் திடுத்து இன்சு Lamun dit barabaikeun mah dongengna moal teu ngabarabai.
1: Sanes ngabarabai ngabarabat penginten paman.
0: Darumasa keur kieu atuh kayaan keur gering. Kayaan keur susah payah pantes dek salah oge. Awak kagenset jeung panas tiris.
1: Waduh.
0: Keun kumang diriwayatkeun. Asal tina waktu ayina Mang Tecu tulungan heula tanaga nahnai cing pamukakeun heula kai
1: timbalan timbalan timbalan
0: Acung Anoman perpancara sutan
2: anu kiwanya pengkai anu katuhupon kitu deui
0: anu tina waktos eta kai direbahkeun ku Anoman perban calasuta ingah wamrawata suta
1: Anoman Allah
0: pingah kamar
3: tapi gak kegir-gir
0: lagi ada lera
3: tinggal samiakan dengan
0: bingah amal watas suta bingah kegir-gir